இசை மணிகளில் மிருதுலையானதுலையாணி பூமி இவளையொரு கனலாயெரிச்சதுமிவன் தன்னே கண்மஷ கரையிலெறியும் அதுமிவன் தன்னே.

மெயிலாகவே பூம்புள்ளிகளடையாளமாய் மின்னும் வசந்தமணி நாகம் திளங்கும் தீனாம்பணி திரியும் நீட்டி மின்னல் பிணர் போல் புளஞ்ஞாடும் கிரீஷ்ம

தமமாத்மாவின் தீப்தி இளஞ்சிப்போய் வெண்குளிர் சிலபாகி தடங்கு

தப்தமின் கிராமத்தின் ஹிருதயஸ்பந்தம் கேட்டேன். உருகும் மாம்பூவுகள் முந்திரி பாத்திரம் வலிச்செறிஞ்சுடைக்கும் மலர்மாதளப்பிரமதகள் வற்றிய புழ சுற்றும் வறண்ட கேதாரங்கள் தப்தமாம் ஸ்மிருதிகளைச் சூழ்ந்த பாழ்மோகங்கள் ஒட்டிய முலசப்பி மயங்கிக்கிடக்கே கைவிட்டதுபோலே ஞெட்டியடருமுன்னிக்காய்கள் ஒரு வாக்தானத்தின் லங்கனம் போலே நீளை கரிபூசிய வானின் வட்சஸில் மெல்லத் தொட்டேன். ஒரு வாக்தானத்தின் லங்கனம் போலே நீளை கரிபூசிய வானின் வட்சஸில் மெல்லத் தொட்டேன். இக்கிளைப்பெடுத்தியோ நிறகும்பங்கள் சுரந்த இத்தரையுட சுண்டில் அமிர்தம் வர்ஷிச்செல்லோ ஞானறியாதே மேகராகத்திலூடൻ தப்தமானசமல்லோ மெல்லையா முலக்கண்ணில் தொட்டு ஞானறியாதே

0: ஆசை அலர்போ.
1: Stitchwell Boutique and Beauty Parlor, Second Floor, Links Mall, Mattanur.
2: கல்யாணம், என்கேஜ்மெண்ட், ஃபங்க்ஷன் ஏதுமாவட்டே, பார்ட்டி வேர், நீங்களோட இஷ்ட வஸ்திரங்கள், அங்கேயெல்லாம் ஏற்றவும் மனோகரமான ஃபினிஷிங்கோடு நீங்களுக்கு அருகில் எத்தணும்.
1: ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல், ஸ்கவுட் ஆண்ட் கைட் தொடங்கி எல்லா தர யூனிஃபோமுகளும் ஸ்டிச் செய்து கொடுக்கும். இனி முதல் நியூ லுக், ஸ்மார்ட் லுக்
2: எல்லாத்தினும் கூட்டாய் Stitchwell Boutique Beauty Parlor and Uniforms, Second Floor, Links Mall, Mattanur.
1: Phone 7999-447-6836.
2: 9447-371-836.
1: 8078-502-836.

உத்தப்தமின் கிராமத்தின் ஹிருதயஸ்பந்தம் கேட்டேன். உருகும் மாம்பூவுகள் முந்திரி பாத்திரம் வலிச்செறிஞ்சுடைக்கும் மலர்மாதள பிரமதகள் வற்றிய புழ சுற்றும் வறண்ட கேதாரங்கள் தப்தமாம் ஸ்மிருதிகளைச் சூழ்ந்த பாழ்மோகங்கள் ஒட்டிய முலசப்பி மயங்கி கிடக்கே கைவிட்டதுபோலே ஞெட்டியடருமுன்னிக்காய்கள் ஒரு வாக்தானத்தின் லங்கனம் போலே நீள கரிபூசிய வானின் வட்சஸில் மெல்லத்தொட்டேன். ஒரு வாக்தானத்தின் லங்கனம் போலே நீள கரிபூசிய வானின் வட்சஸில் மெல்லத்தொட்டேன். இக்கிளைப்படுத்தியோ நிறகும்பங்கள் சுரந்த இத்தரையுட சுண்டில் அமிர்தம் வர்ஷிச்செல்லோ ஞானறியாதே மேகராகத்திலூடன் தப்த மானசமல்லோ மெல்ல.